0: ஜானத் பேத பேத அரஹம்
1: காரண காரணரலாம் பாது நீலோ நாதோ சம்ப
0: காமூட சாரத் பேத ஜாகோ பேவன பாவத
1: பேத காரு கர்பாஹன அனுமானத் மஹா மூட கச்சபே